அம்மன் கோயில் திருவிழா என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல்கள் மலேசியா வாசுதேவன் சித்ரா. நிகழ்ச்சியில் அடுத்து தியாகம் என்ற படத்திற்காக ஒலிக்க இருப்பது டி எம் சௌந்தரராஜனின் குரல்.

எல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அது.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய புலரும் பொழுது நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 6:11. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது தேனிசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் இந்த குரல் கே.ஜே. யேசுதாஸ்.

100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், சீர்காழி ஜி சிவசிதம்பரம் ஆகியோர் பாடிய பாடல்.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேனிசை நிகழ்ச்சி. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் இனி கேட்க இருப்பது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும், அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16

0: சதவீதம் அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைனில் வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12 தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள்,

0: அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத்துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர் பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: भारत स्लोवाकिया देशयोः सम्बन्धः समग्र सहभागित्वेन संवर्धितः अस्ति. ब्रातिस्लावा नगरे प्रधानमन्त्रिणा नरेन्द्र मोदिना तस्य स्लोवाकिया समकक्षीयेण रॉबर्ट फिको इत्यनेन सह वार्तालापस्य अनन्तरं श्रम प्रवास डिजिटल तंत्रज्ञान रक्षादिषु प्रमुखेषु क्षेत्रेषु सहकारं वर्धयितुं उभौ पक्षौ समग्र 11 सन्धिपत्रेषु हस्ताक्षरितवन्तौ. पश्चात् संयुक्त वार्ताहर सम्मेलनं संबोधयन् श्रीमोदी अवदत् यत् संबंधानां उन्नतिः सह विश्वासानां प्राथमिकतानां भविष्यस्य च प्रतीकः अस्ति. कस्यापि भारतीय प्रधानमन्त्रिणः यूरोपीय राष्ट्रस्य प्रथमायां यात्रायां श्रीमोदी अवदत् यत् उभौ देशौ रक्षाक्षेत्रे सन्धिपत्रे हस्ताक्षरं कृतवन्तौ.
2: AI का भविष्य केवल इनोवेशन से नहीं बल्कि ट्रस्ट, रिस्पॉन्सिबिलिटी और ह्यूमन डिग्निटी पर आधारित होना चाहिए. रक्षा सहयोग हमारे गहरे आपसी विश्वास और स्ट्रेटेजिक कन्वर्जेंस का प्रमाण है. इस महत्वपूर्ण क्षेत्र में हमने लेटर ऑफ इंटेंट साइन किया. इससे ज्वाइंट डेवलपमेंट, ज्वाइंट प्रोडक्शन और डिफेंस इंडस्ट्रीज के बीच सहयोग को नई गति मिलेगी.
1: स्लोवाकिया देशस्य राष्ट्रपतिना पीटर पेलेग्रेनी इत्यनेन स्लोवाकिया देशस्य सर्वोच्चं प्रशासकीय सम्मानं द ऑर्डर ऑफ द व्हाइट डबल क्रॉस फर्स्ट क्लास इति प्रधानमन्त्रिणं श्रीमोदिनं प्रदत्तम्. श्रीमोदी स्लोवाकिया देशस्य राष्ट्रपत्ये सर्वकाराय नागरिकेभ्यश्च विशिष्ट सम्मानाय कृतज्ञतां प्रकटितवान्. द्वयोः राष्ट्रयोः यात्रायाः तृतीये चरणे G7 शिखरसम्मेलने भागग्रहणाय प्रधानमन्त्री श्रीमोदी अद्य फ्रांसदेशस्य एवियन् नगरं सम्प्राप्स्यति. तस्य आगमनावधौ फ्रांसदेशस्य राष्ट्रपतिना इमैनुअल मैक्रों इत्यनेन औपचारिकरूपेण तस्य स्वागतं क्रियते. द्विपञ्चाशत्तमं G7 शिखरसम्मेलनं ह्यः एवियन् नगरे समारब्धं, यत्र विश्वस्य प्रमुखानाम् अर्थव्यवस्थानां नेतारः प्रमुखेषु वैश्विकसमाह्वानेषु विचारविनिमयं कुर्वन्ति. राष्ट्रपतिः मैक्रोवर्यः प्रमुख अन्ताराष्ट्रियसमाह्वानान् निवारणाय संयुक्तरूपेण कार्याचरणं

0: अर्थव्यवस्थामन्त्रिणा फेडरिक कोटालोर्डा इत्येतैः सह मेलनं कृतवान्। सामाजिकान्तर्जालीये पटले श्रीगोयलः अवदत् यत् द्वैपाक्षिकव्यापारं सुदृढं कर्तुं नूतनान् निवेशावसरान् अन्वेष्टुं भारतमोनाको देशयोः मध्ये उपवेशनम् आर्थिकसहकारं सुदृढं कर्तुं च केन्द्रितम् आसीत्। संघलोकसेवा आयोगेन UPSC इत्यनेन अस्य वर्षस्य लोकसेवा प्राथमिक परीक्षायाः परिणामाः घोषिताः। UPSC ह्यः सूचितवान् यत् अस्मिन् वर्षे 1,000+ रिक्तस्थानेषु लोकसेवा मुख्यपरीक्षायाः कृते आहत्य 13,000+ अभ्यर्थिनः चिताः सन्ति। परीक्षार्थिनः UPSC इत्यस्य आधिकारिक वेबफलके upsc.gov.in इत्यत्र प्राथमिक परीक्षाफलं द्रष्टुं शक्नुवन्ति। इति वार्ताः।
1: ஆகாஷவாணி நேரம் காலை 7 மணி.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.
1: நேர்களின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவரை செய்தி தொகுப்பு டெல்லி அன்றல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை. இதில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். MA கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், NS கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மலை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் யோக அபியாசம் சிற்றுரை இடம்பெறும். தொடர்ந்து சித்திர சங்கீதம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை கானம். 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் கே ஹரிபிரசாத் அவர்களின் பாட்டு, MA கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், டெல்லி வி சாய்ராம் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 முதல் 4 மணி வரை திரை கானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அன்று. மாலை 5:00 அரங்கிசை, இதில் சௌமியா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பாபநாசமார்குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை பாடல்கள். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 சிறுவர் சோலை, இதில் ஆரோக்கிய விடியலின் தொடக்கம், யோகா தின உரை வழங்குபவர் RK வைஷ்ணவி, சங்கீதம் சந்தோஷம், அக்ஷரா வைத்தியநாதன் வழங்கும் பாட்டு, நீதி கதைகள் சொல்பவர் எஸ் மகனியா, விலையில்லா உயிர் துளிகள் இரத்த தானம் எஸ் மீரா வழங்கும் உரை, இவை யாவும் சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் 7:10. 7:50 செய்தி கதவம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 11:45 திரை கானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: సమీక్షించారు. ఇరాన్తో కీలక ఒప్పందం ప్రకటించాక G7 సదస్సులో పాల్గొనేందుకు అమెరికా అధ్యక్షుడు ట్రంప్ ఫ్రాన్స్ చేరుకున్నారు. వివాదానికి తాత్కాలిక విరామం ఇస్తూ హర్ముజ్ జలసంధి తిరిగి తెరుస్తామని ట్రంప్ తెలిపారు. ఇందులో భాగంగా రేపు ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీతో ప్రత్యేకంగా సమావేశం కానున్నారు. ఈరోజు ఈశాన్య భారతం, బీహార్, కేరళ, మాహే, తమిళనాడు, పుదుచ్చేరి, కారికల్ ప్రాంతాల్లో భారీ నుంచి అతి భారీ వర్షాలు కురిసే అవకాశం ఉందని భారత వాతావరణ శాఖ హెచ్చరించింది. నైరుతి ఋతుపవనాలు రాబోయే 4 రోజుల్లో మధ్య అరేబియా సముద్రం, మహారాష్ట్ర, కర్ణాటక మిగిలిన ప్రాంతాలు, తెలంగాణ, ఒడిశా, జార్ఖండ్, బీహార్, ఛత్తీస్గఢ్లో కొన్ని ప్రాంతాలకు మరింత విస్తరించేందుకు పరిస్థితులు అనుకూలంగా ఉన్నాయని పేర్కొంది. ఈరోజు తెలంగాణ, విదర్భ ప్రాంతాల్లో వడగాల్పులు వీచే అవకాశం ఉందని ఐఎండీ వెల్లడించింది. వార్తలు ముగించే ముందు ముఖ్యాంశాలు మరోసారి. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈ రోజు నుంచి 2 రోజుల పాటు ఫ్రాన్స్లో పర్యటిస్తారు. స్లోవేకియా ప్రధానమంత్రి రాబర్ట్ పికోతో జరిగిన సమావేశం భారత్ స్లోవేకియా స్నేహబంధంలో ప్రత్యేకమైన ఘట్టమని ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ పేర్కొన్నారు. ప్రపంచంలోనే 4వ అతిపెద్ద విండ్ ఎనర్జీ మార్కెట్గా భారత్ తన స్థానం బలోపేతం చేసుకుందని కేంద్ర మంత్రి ప్రహ్లాద్ జోషి తెలిపారు. ఈరోజు బీహార్, కేరళ, మాహే, తమిళనాడు, పుదుచ్చేరి, కారికల్ ప్రాంతాల్లో భారీ నుంచి అతి భారీ వర్షాలు కురిసే అవకాశం ఉందని భారత వాతావరణ శాఖ హెచ్చరించింది.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறு தேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும், இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறு தேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை

0: அஞ்சல்துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000 மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை

0: பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:15:15 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரை இசைப்பாடல் ஒன்று கேட்போம். அலெக்சாண்டர் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பவதாரிணி பாடியுள்ள பாடல்.

0: சில நொடிகளில் தொடர்வது ஆட் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 9 மணி வரை கேட்டு ரசிப்போம் திரைகானம். முதலில் வாரிசு படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் ஜோனிடா காந்தி பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. தூசரா கோய் சாமான் பீமாரி கே கர்ச்சமே விக்னே சே பச்சா ஹே கிரவி ரக்னே சே பச்சா ஹே.

0: பக்கீலையா.
1: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 1-4-4-5-4 கட்டணம் இல்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
2: வாத்தி படத்திற்காக ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
1: பன்னிரண்டு
0: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: பொன்னியின் செல்வன் 2 படத்திற்காக சங்கர் மகாதேவன், கே எஸ் சித்ரா குழுவினருடன் பாடிய பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:46. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும். திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: பரிவார் ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா வர்த்தமான சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
4: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: திரைகணத்தில் அடுத்து ஏ ஆர் ரஹ்மான் பாடியுள்ள பாடல், பாடல் இடம்பெற்ற படம் மா மன்னன்.

0: தளபதி படத்திற்காக மித்தாலி பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நாதசுதா ரசயன தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆரபி ராகம்,

0: தொடரும்.
1: ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நாதசுதா ரசயன தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆரபி ராகம், ரூபக தாளம்.

நேரம் இப்போது 9:27:27. அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கமலாம்பாம் பஜரே, கல்யாணி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ஆதி தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 11 மணி வரை கேட்டு ரசிப்போம் சுகமான ராகங்கள். முதலில் செவ்வந்தி படத்திற்காக அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. தூசரா கோய் சாமான் बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் 0 ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா 0 கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: சுகமான ராகங்களில் அடுத்த ஊரு விட்டு ஊரு வந்து படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே வியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: ஆகாஷவாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள். அடுத்து சேதுபதி IPS படப்பாடல் பாடியிருப்பவர் சித்ரா. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:44:45.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கோர் மில்தா ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்பா வர்த்தமான சுதாரணை சாதி பெஹத்தர் பவிஷ்ய பாரமே சோத்ரலர்.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: சுகமான ராகங்களில் அடுத்து கிருஷ்ணச்சந்திரன் சுஜாதா குரல்களில் பசும் பொன் படப்பாடல்.

சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:57:35. நிறைவாக காதலன் படப்பாடல் பாடியிருப்பவர் பி. ஜெயச்சந்திரன்.

0: நேர்கள் கேட்டு ரசித்தது சுகமான ராகங்கள். மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 11:10 திரை கானத்தில் கேட்டு ரசிக்கலாம். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜாகிருதி சர்மா. फ्रांस के एवियां शहर में 52वां G7 शिखर सम्मेलन शुरू हो गया है। सम्मेलन में विश्व की अग्रणी अर्थव्यवस्थाओं के नेता प्रमुख अंतर्राष्ट्रीय चुनौतियों पर चर्चा कर रहे हैं। 3 दिन के इस सम्मेलन में वैश्विक असंतुलन को कम करने, बड़े भू राजनीतिक संकटों से निपटने, बच्चों से जुड़े मुद्दों और संगठित अपराध तथा अवैध धन के प्रवाह को रोकने पर चर्चा होने की संभावना है। प्रधानमंत्री नरेन्द्र मोदी भी G7 शिखर

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 11:30 வரை கேட்டு ரசிப்போம் திரை கானம். முதலில் வருகிறது யாரடி நீ மோகினி படப்பாடல். பாடியிருப்பவர் உதித் நாராயண்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 11:23:55. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரைகானத்தில் நிறைவாக வருகிறது சுபா முட்கள், நித்யஸ்ரீ மகாதேவன், வினித்ரா குரல்களில் ஆனந்த தாண்டவம் படப்பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணி நேரம் 12:50. கேட்கலாம் செவிக்கினிய குரல் அமுதம்.

0: வாய்ப்பு வரும்போது செயல்பட தயங்குபவன், வருகின்ற பழிகளுக்கு அஞ்சாதவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 865, அதிகாரம் பகை மாட்சி.
1: வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது.
0: அறநூல்கள் கூறும் நல்வழிகளை கருத்தில் கொள்ளாதவன், வாய்ப்பு வரும்போது செயல்பட தயங்குபவன், வருகின்ற பழிகளுக்கு அஞ்சாதவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். குறள்

நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை காணம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் கே ஹரிபிரசாத் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், டெல்லி வி சாய்ராம் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 முதல் 4 மணி வரை திரை காணம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை. இதில் சௌமியா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர்குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை பாடல்கள். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 சிறுவர் சோலை, ஆரோக்கிய விடியலின் தொடக்கம். யோகா தின உரை வழங்குபவர் ஆர் கே வைஷ்ணவி. சங்கீதம் சந்தோஷம், அக்ஷரா வைத்தியநாதன் வழங்கும் பாட்டு. நீதி கதைகள் சொல்பவர் எஸ் மகனியா. விலையில்லா உயிர்த்துளிகள் இரத்த தானம் எஸ் மீரா வழங்கும் உரை. இவை யாவும் சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் 7:10. 7:50 செய்தி கதவும். 8:10 திரை காணம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். 10:10 விஸ்வ தர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 11:45 திரை காணம். நேர்களை, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திரைகாணம் தொடர்கிறது. முதலில் அபூர்வ ராகங்கள் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 ரூபாய் வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: திரைக்கானத்தில் அடுத்து தீர்க்க சுமங்கலி பட பாடல் பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே வியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: தேன் சிந்துதே வானம் படத்திற்காக KG யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready. Cohesive. Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samriddh Bharat. Join Indian Navy.
1: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நேரம் 12:19:55. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து தங்கப்பதக்கம் படப்பாடல் பாடியிருப்பவர்கள் TM சௌந்தரராஜன், P. சுஷீலா.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12 ரூபாய் 5 காசாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27 பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை, இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய

0: பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் 100,000+ உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகல்லை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 பத்து நொடி. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் மெலிசை பாடல்கள் கேட்போம். முதலில் எஸ் லதா, எஸ் மாலதி ஆகியோர் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை ஷியாமலா சாமி. பாடலை இயற்றியுள்ளார் ஏ இளங்கோவன்.

அடுத்து கே சசிகுமார், எஸ் ஞானம் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை பி ஜே வில்ஃப்ரெட். பாடலை இயற்றியுள்ளார் மு பகத்சிங்.

நேரம் 1:32:25 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இன்றைய இசை மலரில் கே ஹரிபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், டெல்லி வி சாய்ராம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு நிறைவாக நாராயண திவ்ய நாமம், பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மோகனம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இனிய பாடல்களுடன் ஒளி உலா வர இருக்கிறது எஃப்எம் கோல்டின் திரைகானம். முதலாவதாக எஸ் ஜானகியின் குரலில் உதிரிப்பூக்கள் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரீகரண் கா உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மெண்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹே.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: பன்னிரண்டு
1: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: திரைக்கானத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது பூட்டாத பூட்டுக்கள் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: திரைக்கானத்தில் அடுத்ததாக ஜானி திரைப்படத்திற்காக ஜென்சி குரலில் ஒலிக்கிறது இதோ இந்த பாடல்.
3: நோ நோ நோ நோ

நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் கேட்ட பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக கேஜே ஏசுதாஸ் பாடிய பாடல். 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இதுவரை நாம் திரைகானம் கேட்டோம். நேரம் 3 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நாம் இப்பொழுது கேட்டு மகிழலாம் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைகானம். முதலாவதாக யான் திரைப்படத்திற்காக கே கே பாம்பே ஜெயஸ்ரீ, ரம்யா என்எஸ்கே ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்பா வர்த்தமான சுதாரணை சாதி பெஹத்தர் பவிஷ்ய பாரமே சோத்ர லக்.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: திரைக்கானத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக உன்னிமேனன், பாம்பே ஜெயஸ்ரீ ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது.

0: உங்களுக்கு தெரியுமில்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: நேரம் 3:15. நாம் இப்போ இது கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரை கானம். தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது நிக்கல் மேத்யூ, சின்மயி, சாதனா சர்க்கம் ஆகியோர் குரல்களில் பீமா திரைப்பட பாடல்.

தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக ரஃபி, சௌமியா ராவ் ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது.

நேரம் 3:31 நிமிடம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையின் திரை கானம். அடுத்ததாக ஒலிக்க வருவது பாம்பே ஜெய், ஸ்ரீ கிருஷ் ஆகியோர் குரல்களில் தாம் தூம் திரைப்பட பாடல்.

அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் மஜ்னு திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ, ஹரீஷ் ராகவேந்தர், ஓ எஸ் அருண் ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரை கானம். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது காக்கா காக்கா திரைப்படத்திற்காக திப்பு, ஷாலினி சிங், டிம்மி ஆகியோர் பாடிய பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
2: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது செய்திகள். டெல்லியிலிருந்து

0: Extending their rally for a third consecutive session, domestic benchmark equity indices ended today's trade with gains of more than 0.5%. The Sensex jumped 544 points, or 0.7%, to close at 76,808, while the Nifty rose 135 points, or 0.6%, to settle at 23,989. In women's hockey, India stormed into the semi-finals of the FIH Hockey Nations Cup in Auckland, New Zealand. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி, இது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு நிலையத்தின் நேரம் 4:10. நேர்கள் கேட்க இருப்பது தேனீர் நேரம். தேனீர் நேரம் நிகழ்ச்சியில் முதலாக
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதீய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதீய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதீய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, ஸ்வாபிமான் ஹை பாரதீய சேனா.

0: விவசாய மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரு

0: ட்ரிபிள் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: ஆத்மசம்மான் பட் ஜாதா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: கண்ணா, நேத்தே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலித்துக் கொண்டிருப்பது சத்ய பிரகாஷ் குரலில்.
1: நேற்று நான் பார்த்ததும் உன்னை தானா சொல்.
0: ஜீவா பாடலுடன் நிறைவு பெறுகிறது தேனி நேரம் தொடர்வது. வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றிய அறிவிப்பு டெல்லி அஞ்சல்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. அரங்கிசை. சௌமியா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலாவதாக NS ராமச்சந்திரன் அவர்களின் ஸ்ரீ மகா கணபதே ஆபோகிராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னடுனி கிருப்ப என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய பாடல் வாச்சஸ்பதி ராகம் ஆதி தாளம்.

சௌமியா ரெங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்ததாக ஏமி ஜெசிதே, தோடி ராகம், மிஸ்ரசாப்பு தாளம், தியாகராஜர் கிருதி.

நிகழ்ச்சியின் நிறைவாக மாதவ மாமவ நாராயண தீர்த்தர் தரங்கம் நீலாம்பரி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் சௌமியா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின் பாபநாசம், ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பிரியங்கா அரோடா.

தமிழ் அலைவரிசை. தொடரும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை ஆரோக்கிய விடியலின் தொடக்கம், யோகா தின உரை வழங்குபவர் ஆர்கே வைஷ்ணவி. சங்கீதம் சந்தோஷம், அக்ஷரா வைத்தியநாதன் வழங்கும் பாட்டு நீதி கதைகள் சொல்பவர் எஸ் மகான்யா. விலையில்லா உயிர்த்துளிகள் இரத்த தானம், எஸ் மீரா வழங்கும் உரை. 7:50 செய்தி கதமம், 8:10 திரைகாணம், 9:15

0: டெல்லி அஞ்சல். 11:45 திரை காணம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில் 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை. 3:10 இனியராகம் டாக்டர் என் ராஜம் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தொடர்ந்து பண்டிட் அனுப்தாஸ் குப்தா அவர்களின் கிட்டார் இசை. 4:10 பொங்கும் மங்கலம். கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்கள் நாகஸ்வர இசை. கொங்கும்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தமிழ். 5:10 புலரும் பொழுது. 6:10 தேனிசை. 7:25 திரை இசை. 7:30 ஆஜ் சவேரே. 8:30 திரை கானம். 9:00 அரங்கிசை. திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின். திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 சுகமான ராகங்கள். 11:10 திரை காணம். 11:30 மல்லைப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. 12:00 திரை காணம். 12:50 மெல்லிசை. 1:10 இசை மலர். ஆர் ராஜீவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருச்சேரை வி கார்த்திக் அவர்கள் வயலின். விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம் டிசிபி பிரபு. குரக்கதண்டலம் கே எஸ் திருநாவுக்கரசு ஆகியோரின் தவில் இசை. சதுஷ்ரஜாதி திரிபுடத்தாளம். 2:45 திரை காணம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:30 பரிக்ரமா டலியஞ்சு. 5:00 அரங்கிசை. ஸ்வர்ணா ரேதாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின். எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். தியாகத்தின் தீபம் ஜான்சிராணி. உரை வழங்குபவர் எஸ் ஆர் திவ்யதர்ஷினி. உயிரி தொழில்நுட்பத்தில் அறிவியல் வளர்ச்சி ஐ அக்ஷயா வழங்கும் உரை. அறம் புகட்டிய அவ்வை மடி. உரை வழங்குபவர் எஸ் உத்ரா. 7:50 செய்தி கதமம். 8:10 திரை காணம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சாக்கா விஷய்கை. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:45 துறை காணம். 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டின் நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் தொகுப்பு டெல்லி அஞ்சல். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இப்பொழுது திரை இசை கேட்கலாம். நாகாஷ் அசீஸ், இனோ கெஞ்சா ஆகியோரின் குரல்களில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் பேட்டா திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்ப்ரதி வார்த்தாஹ ஶ்ருயந்தாம். ப்ரவாசிகா வந்தனா கஷ்யபஹ. ஆதௌ முக்கிய வார்த்தாஹ. ஜி செவன் சிகர சம்மேலனே பாகம் கிரகித்தும் பிரதானமந்திரி நரேந்திர மோடி பிரான்ஸ் தேசஸ்ய ஏவியன் நகரம் பிராப்தவான். பிராஸ்தேசல் லாவாயாம் ஆயோஜிதாயாஹ வாராணசி பிரதர்ஷின்யாஹ பிரசன்சாம் குர்வன் பிரதானமந்திரி மோடி த்விபக்ஷீய சம்பத்தானாம் சுத்ருணீகரணே கலா சம்ஸ்கிருதேஹே பூமிகாம் ரேகாங்கிதவான். நீட் யூஜி புனஹ பரீட்சாயாஹ பூர்வம் சர்வகாரேண அஸ்ய மாசஸ்ய த்வாதஶ தினாங்க பர்யந்தம் டெலிகிராம் பிரதிபந்திதம். ஜூன மாசஸ்ய த்ரிம்சத் தினாங்க பர்யந்தம் சந்தேச சம்பாதன சுவிதா அபி

0: இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: ஆரோக்கிய விடியலின் தொடக்கம். யோகா தினம் பற்றிய உரை வழங்க வந்திருக்காங்க ஆர் கே வைஷ்ணவி.
2: இன்றைய வேகமான உலகத்தில் மனிதர்கள் உடல்நலத்தையும் மனநலத்தையும் அதிகமாக இழந்து வருகின்றனர். வேலை பளு, மன அழுத்தம், தூக்கமின்மை, தவறான உணவு பழக்கம் போன்ற காரணங்களால் பல நோய்கள் உருவாகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் மனித வாழ்க்கையை சமநிலப்படுத்தும் அற்புதமான வழியாக யோகா விளங்குகிறது. யோகா என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒன்றிணைக்கும் ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறையாகும்.

என்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. அதற்கு இணைதல் அல்லது ஒன்றிணைதல் என்று பொருள். உடல், மனம், சிந்தனை மற்றும் ஆன்மா ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மனிதனை முழுமையான நலத்துடன் வாழ செய்வதே யோகாவின் நோக்கம். இந்தியாவின் பாரம்பரிய செல்வமாக கருதப்படும் யோகா இன்று உலகம் முழுவதும் மக்களால் பின்பற்றப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இது யோகாவின் மகத்துவத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டுகிறது. பல நாடுகளைச் சேர்ந்த மக்கள் இந்த நாளில் ஒன்று கூடி யோகா செய்து அதன் முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டுகின்றனர். ஒழுக்கம் ஒருவருக்கு பெருமையை தருகிறது. அதனால்தான் அது மற்ற எல்லாவற்றையும் விட மேலாக மதிக்கப்பட்டு வருகிறது. இந்த கருத்து யோகாவுடன் நெருக்கமாக பிணைந்துள்ளது. ஏனெனில் யோகா ஒருவரை சுய கட்டுப்பாட்டுடன் வாழ பயிற்றுவிக்கிறது. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யோகா பயிற்சி செய்வது, உடலை நிலையாக வைத்திருப்பது, சரியான சுவாசத்தை பின்பற்றுவது மற்றும் மனதை ஒருமுகப்படுத்துவது ஆகியவை ஒழுக்கத்தின் தெளிவான அறிகுறிகளாகும். எனவே யோகா என்பது வெறும் உடல் பயிற்சி மட்டுமல்ல, அது உடலும் மனமும் ஒழுக்கமான முறையில் செயல்பட உதவும் ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சியாகும். யோகா ஒருவருக்கு சுய கட்டுப்பாட்டையும் மனத்தெளிவையும் அளிக்கிறது. அது கோபம், பொறுமையின்மை மற்றும் பதட்டத்தை குறைக்க உதவுகிறது. மேலும் ஒருவரை அமைதியாக சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறது. இது மாணவர்கள், தொழிலாளர்கள், இல்லத்தரசிகள் மற்றும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஒருவர் யோகாவை தவறாமல் பயிற்சி செய்யும் போது அவர்களால் தங்கள் பழக்க வழக்கங்களையும் எண்ணங்களையும் சிறப்பாக ஒழுங்கமைக்க முடியும். யோகா மனிதனை இயற்கையோடு இணைக்கும் ஓர் உயர்ந்த வாழ்க்கை முறையாகும். இன்றைய உலகில் சுற்றுச்சூழல் மாசுபாடு, இயற்கை அழிவு போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. மனிதன் இயற்கையிலிருந்து விலகி செயற்கை வாழ்விற்கு அடிமையாகி வருகிறான். யோகா மனிதனுக்கு இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அமைதியான சூழலில் யோகா செய்வதால் மனதில் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. காலையில் தூயக்காற்றில் யோகா செய்வது உடலுக்கும் மனதுக்கும் நன்மை அளிக்கிறது. மேலும் யோகா எளிமையான வாழ்க்கை முறையை கற்றுத்தருவதால் தேவையற்ற பொருள் ஆசைகளை குறைத்து இயற்கையை பாதுகாக்கும் எண்ணத்தை வளர்க்கிறது. இயற்கையோடு இணைந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற உணர்வை யோகா மனிதர்களிடம் உருவாக்குகிறது. யோகாவின் மிக முக்கியமான பயன் உடல் ஆரோக்கியம் ஆகும். தினமும் யோகா செய்வதால் உடல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கிறது. தசைகள் மற்றும் எலும்புகள் வலுவடைகின்றன. உடலின் இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுகிறது. இதய நோய், நீரிழிவு, உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம் போன்ற பல நோய்களை கட்டுப்படுத்த யோகா உதவுகிறது. குறிப்பாக இன்றைய இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் உடல் பருமன் பிரச்சனையை குறைக்க யோகா மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. மேலும் யோகா மனநலத்திற்கும் பெரும் ஆதாரமாக உள்ளது. இன்று பலர் மன அழுத்தம், கவலை, பயம் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றனர். தினமும் சில நிமிடங்கள் யோகா மற்றும் தியானம் செய்தால் மனம் அமைதியாகிறது, சிந்தனை தெளிவாகிறது, கோபம் குறைகிறது. யோகா என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகும். இன்று உலகம் முழுவதும் யோகா பரவலாக பின்பற்றப்படுகிறது. ஏனெனில் அது உடலுக்கும் மனதுக்கும் ஒரே நேரத்தில் நன்மை அளிக்கிறது. யோகா மனிதனின் எண்ணங்களை கட்டுப்படுத்தி உள்ளார்ந்த அமைதியை அடைய உதவுகிறது. மாணவர்களுக்கு யோகா மிகவும் பயனுள்ளதாகும். இது நினைவாற்றலை அதிகரித்து கவனிக்கும் திறனை மேம்படுத்துகிறது. தேர்வு பயம் மற்றும் மன அழுத்தத்தை குறைத்து தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. தொடர்ந்து யோகா செய்வதால் மாணவர்கள் ஒழுக்கம், பொறுமை மற்றும் மன அமைதியை பெறுகின்றனர். இன்றைய தொழில்நுட்ப உலகத்தில் மக்கள் பெரும்பாலும் கைபேசி மற்றும் கணினிகளை அதிகமாக பயன்படுத்துகின்றனர். இதனால் கண் சோர்வு, கழுத்து வலி, முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. யோகா இந்த பிரச்சனைகளை குறைத்து உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுகிறது. யோகாவின் மற்றொரு சிறப்பு அது அனைவருக்கும் ஏற்றது என்பதாகும். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் யோகா செய்யலாம். எந்தவித செலவும் இல்லாமல் வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய பயிற்சி இது. அதனால் யோகா ஒரு சிறந்த மற்றும் எளிய ஆரோக்கிய வழிமுறையாக கருதப்படுகிறது. யோகா செய்வதற்கு அதிகாலை நேரம் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக சூரிய உதயத்திற்கு முன் அல்லது காலை 5 முதல் 7 வரை யோகா செய்வதால் உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். காலையில் தூயக்காற்று அதிகமாக இருப்பதால் மூச்சு பயிற்சிகள் சிறப்பாக செயல்படும். மேலும் யோகா செய்வதற்கு முன் வயிறு காலியாக இருக்க வேண்டும். உணவு உண்டிருந்தால் குறைந்தது 3 நேரம் இடைவெளி இருக்க வேண்டும். இது வெறும் உடற்பயிற்சி வடிவம் மட்டுமல்ல, உடலையும் மனதையும் ஒரு சேர ஆதரிக்கும் ஒரு ஒழுக்கமாகும். கடுமையான உடற்பயிற்சி

பயிற்சிகளை விட பலர் யோகாவை விரும்புகிறார்கள். ஏனெனில் அது வலிமையையும் சகிப்புத்தன்மையையும் மேம்படுத்துவதோடு மன அழுத்தத்தையும் குறைத்து கவனத்தை அதிகரிக்கிறது. யோகா ஆரோக்கியத்திற்கு மிகவும் சமநிலையான அணுகுமுறையை வழங்குகிறது. இது இயக்கம், சுவாசம் மற்றும் விழிப்புணர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. இது ஒருவரை அமைதியாகவும் சமநிலையுடனும் உணர உதவுகிறது. யோகாவில் பல வகையான ஆசனங்கள் உள்ளன. தாடாசனம், வஜ்ராசனம், புஜங்காசனம், பத்மாசனம் போன்ற ஆசனங்கள் உடலில் பல பகுதிகளுக்கு நன்மை தருகின்றன. அதே போல பிராணாயாமம் எனப்படும் மூச்சு பயிற்சிகள் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன, உடலுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்க உதவுகின்றன. யோகா செய்வது அமைதியான மற்றும் சுத்தமான இடத்தில் தொடங்க வேண்டும். முதலில் எளிய நீட்டிப்பு பயிற்சிகள் செய்து பின்னர் ஆசனங்கள் மற்றும் பிராணாயாமம் செய்யலாம். யோகா செய்யும் போது சுவாசத்தை சரியாக கவனிப்பதும் அவசரப்படாமல் அமைதியாக செய்வதும் மிகவும் அவசியம். தினமும் தொடர்ந்து யோகா செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. யோகா நமக்கு ஒழுக்கமான வாழ்க்கையையும் கற்றுத்தருகிறது. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யோகா செய்வதால் நேரத்தை மதிக்கும் பழக்கம் உருவாகிறது. யோகா மனிதனுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் கற்றுத்தருகிறது. சரியான உணவு பழக்கம், மன அமைதி மற்றும் நல்ல சிந்தனை போன்றவற்றை வளர உதவுகிறது. யோகா செய்வோர் பெரும்பாலும் இயற்கையான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதால் அவர்கள் உடல் நலத்துடன் உற்சாகத்துடன் வாழ்கிறார்கள். கொரோனா காலத்தில் உலகம் முழுவதும் மக்கள் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர். அப்போது பலர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க யோகாவை நாடினர். யோகா உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதால் பல நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. யோகாவின் முக்கியத்துவத்தை பேசும்போது அதன் சமூக பங்களிப்பையும் நாம் மறக்க முடியாது. இன்று பல குடும்பங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் மன அமைதி இல்லாமல் ஒருவருக்கொருவர் நேரம் செலவிடாமல் வாழ்கின்றனர். இத்தகைய சூழலில் யோகா குடும்ப உறுப்பினர்களிடையே அமைதியையும் நல்லுணர்வையும் வளர உதவுகிறது. ஒரே நேரத்தில் அனைவரும் சேர்ந்து யோகா செய்வது குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கிறது. அதனால் யோகா என்பது தனி நபருக்கான பயிற்சி மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பயனளிக்கும் ஒரு நல்ல பழக்கமாகும். மேலும் யோகா மனிதனின் வாழ்வில் பொறுமையை வளர்க்கிறது. இன்று பலர் எல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அவசரப்படுகின்றனர். இதனால் கோபம், பதற்றம், மன உளைச்சல் போன்றவை அதிகரிக்கின்றன. ஆனால் யோகா மனிதனை அமைதியாக சிந்திக்கவும் எதையும் பொறுமையுடன் எதிர்கொள்ளவும் பழக்குகிறது. இது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் மிக உதவியாக இருக்கும். ஒரு சிக்கல் வந்தால் உடனே கலங்காமல் தெளிவாக முடிவெடுக்க யோகா பயிற்சி மிகவும் பயனளிக்கிறது. இன்றைய காலத்தில் நோய்களை தடுக்க முன்னெச்சரிக்கை அவசியமாக உள்ளது. நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமல் தடுக்க முயல்வதே சிறந்தது. அந்த வகையில் யோகா ஒரு இயற்கையான பாதுகாப்பாக விளங்குகிறது. இது உடலுக்குள் நல்ல சக்தியை உருவாக்கி நம்மை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறது. ஆகவே யோகா நம் அன்றாட வாழ்க்கையில் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் பலர் உடல் நலத்தை கவனிக்க மறந்துவிடுகின்றனர். ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் என்பது போல் நல்ல உடல் நலம் இல்லையெனில் எந்த செல்வமும் பயனில்லை. அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்க யோகா மிகவும் அவசியமானது. முன்னோர் காலத்தில் மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர். அவர்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். அதனால் அவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தனர். யோகா நம்மை இயற்கையோடு இணைக்கும் ஒரு சிறந்த வழியாக உள்ளது. யோகா மனிதனை இயற்கையோடு நெருக்கமாக இணைக்கிறது. திறந்த வெளியில் அல்லது இயற்கை சூழலில் யோகா செய்வதால் மனம் புத்துணர்ச்சி அடைகிறது. பறவைகளின் சத்தம், தூய காற்று மற்றும் அமைதியான சூழல் யோகா பயிற்சியின் பலனை மேலும் அதிகரிக்கின்றன. அரசு பள்ளிகளும் யோகாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மாணவர்களுக்கு யோகா பயிற்சிகளை வழங்கி வருகின்றன. இது மிகவும் பாராட்டத்தக்க முயற்சியாகும். ஒவ்வொரு பள்ளியிலும் மற்றும் கல்லூரியிலும் யோகா கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும். முடிவாக, யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது முழுமையான வாழ்க்கை முறை. உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, ஆன்மீக வளர்ச்சி போன்ற பல நன்மைகளை யோகா வழங்குகிறது. குறிப்பாக திருமூலர் தனது திருமந்திரத்தில் யோகத்தின் மகத்துவத்தை விரிவாக எடுத்துரைக்கிறார். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்ற அவரது வரிகள் உடலையும் உயிரையும் பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்துகிறது. எனவே நாம் அனைவரும் தினமும் சில நிமிடங்களாவது யோகா செய்து ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும்.

0: இதுவரை ஆரோக்கிய விடியலின் தொடக்கம் யோகா தினம் பற்றிய உரை வழங்கினார் ஆர் கே வைஷ்ணவி. சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக பாடல்களை பாட வந்திருக்காங்க அக்ஷாரா வைத்தியநாதன்.
1: பாடல் வில்லினையொத்த புருவம்.
2: வில்லி

வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளிமயில் எரிவேலன் வருவதை

0: இதுவரை நமக்காக பாடல்களை பாடினார் அக்ஷாரா வைத்தியநாதன். நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காங்க
1: எஸ் மகன்யா.
2: எறும்பும் வெட்டி கிளியும், அது ஒரு கோடை காலம். எல்லா எறும்புகளும் சுறுசுறுப்பா வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு. குளிர்காலத்துக்கு தேவையான உணவை சேகரிச்சு புற்றுக்குள்ள அடுக்கி வச்சிட்டு இருந்துச்சு. ஆனா வெட்டி கிளி மட்டும் ஒரு மரத்துல உட்காந்து பாட்டு பாடிட்டு ஜாலியா இருந்துச்சு. எறும்புகளை பாத்துக்க

0: கேட்டுச்சு, ஏன் இப்படி வெயில்ல கஷ்டப்படுறீங்க? வாங்க என் கூட சேர்ந்து பாட்டு பாடி ஆடுங்க. ஒரு எறும்பு சொல்லுச்சு, இப்ப உழைச்சாதான் குளிர்காலத்துல பசி இல்லாம இருக்கலாம். நீயும் கொஞ்சம் உணவு சேர்த்து வைய. வெட்டி கிளி சிரிச்சிச்சு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுச்சு. சீக்கிரமே குளிர்காலம் வந்துச்சு, வெளிய ஒரே பனி, சாப்பிட ஒன்னும் கிடைக்கல. விட்டு கிளி பசியால துடிச்சிச்சு. உடனே என்ன பண்ணுச்சு, எறும்பு புற்றுக்கு போய் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தாங்களே அப்படின்னு கெஞ்சிச்சு. அப்ப அந்த எறும்பு சொல்லுச்சு, கோடையில நீ பாட்டு பாடின, இப்ப குளிர்ல டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு போயிருச்சு. வெட்டி கிளி பசியோட திரும்பி ரொம்ப வருத்தமா போச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, காலத்தே பயிர் செய்யணும், இருக்கிற நேரத்துல நல்லா உழைக்கணும், நாளைக்கு செய்யலான்னு எதையும் தள்ளி போடக்கூடாது. சோம்பேறியா இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவோம். விளையாட்டும் முக்கியம்தான், ஆனா வேலையை முடிச்சுட்டு விளையாடணும்.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார்
2: எஸ் மகன்யா. விலையில்லா உயிர் துளிகள் ரத்த தானம் பற்றிய உரை வழங்க வந்திருக்காங்க எஸ் மிரா.
3: இன்று நாம் வாழும் இந்த அதிவேக உலகில் ஓட்டப்பந்தயமாய் ஓடிக்கொண்டிருக்கும் நம் அன்றாட வாழ்க்கைக்கு நடுவே ஒரு நிமிடம் நம் இதய சாட்சியத்தை தொட்டு நிதானமாக யோசிக்க வேண்டிய ஒரு மிக உன்னதமான தலைப்பை பற்றி பேசுவதற்காக இன்று உங்களோடு இணைகிறேன். மனித நேயத்தின் உச்சக்கட்ட அடையாளமாக திகழும் இரத்த தானம் என்னும் உயிர்தானத்தை பற்றிதான் இன்று நாம் விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். உலகில் எத்தனையோ தானங்கள் இருக்கின்றன நண்பர்களே. நாம் வாரி வழங்கும் பணம், பொருள், நிலம் என அத்தனையையும் நம்மால் உழைத்து சம்பாதித்து விட முடியும். ஆனால் நம் உடம்பில் ஓடும் இரத்தத்தை மாற்று வழிகளிலோ அல்லது செயற்கை தொழிற்சாலைகளிலோ எவராலும் ஒரு துளி கூட தயாரிக்கவே முடியாது. மனித உடலால் மட்டுமே இயற்கை முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றுதான் இந்த இரத்தம். அதனால்தான் தானத்திலேயே சிறந்த தானம் இரத்த தானம் என்று உலகெங்கும் இது போற்றப்படுகிறது. நமது தமிழ்மறையான திருக்குறளில் 2000 மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் அன்பின் ஆகச்சிறந்த இலக்கணத்தை விவரிக்கும் போது ஒரு அற்புதமான குறளை நமக்கு தந்துள்ளார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர்கள் இந்த உலகில் உள்ள எல்லா பொருளும் தமக்கே உரிமை என்று சுயநலத்தோடு வாழ்வார்கள். ஆனால் உண்மையான அன்புடையவர்கள் தன் உடம்பையும் ஏன் தன் உடலின் எலும்பை கூட பிறருக்காக கொடுப்பார்கள் என்பது இதன் ஆழமான பொருளாகும். வள்ளுவர் பெருந்தகை அன்று கூறிய அந்த உடம்பை கொடுக்கும் உன்னத அன்பிற்கு இன்றைய நவீன காலத்தில் நாம் காணக்கூடிய ஆகச்சிறந்த உன்னத உதாரணம் நம் உடம்பில் ஓடும் இரத்தத்தை பிறர் உயிர் காக்க தானமாக வழங்குவது மட்டும்தான். முதலில் நம் மனித உடலின் ஒட்டுமொத்த இயக்கத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் இரத்தமே மிக முக்கியமான உயிர் நாடியாகும். உடலின் அனைத்து உறுப்புகளையும் இணைக்கும் ஒரு சிறந்த போக்குவரத்து அமைப்பாக இது செயல்படுகிறது. நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜனை நுரையீரலில் இருந்து பெற்று உடல் முழுவதும் உள்ள உயிர் அணுக்களுக்கு கொண்டு சேர்க்கும் முக்கிய பணியை இரத்தம் செய்கிறது. அதேபோல் செரிமானமான உணவின் ஊட்டச்சத்துக்களை உடல் பாகங்களுக்கு கடத்துவதிலும் உயிர் அணுக்களில் உருவாகும் நச்சுக் கழிவுகளை சிறுநீரகம் மற்றும் நுரையீரலுக்கு கொண்டு சென்று வெளியேற்றுவதிலும் இரத்தம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராடி உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகின்றன. உடலில் காயம் ஏற்படும் போது குருதி தட்டணுக்கள் இரத்தத்தை உறைய வைத்து அதிகப்படியான இரத்த இழப்பு ஏற்படுவதை தடுக்கின்றன. மேலும் உடலின் வெப்பநிலையை சீராக பராமரிக்கவும் நாளமில்லா சுரபிக்களின் வேதிப்பொருட்களை கடத்தவும் இரத்தம் உதவுகிறது. எனவே முறையான உணவு மற்றும் போதிய தண்ணீர் மூலம் இரத்தத்தின் அளவையும் தரத்தையும் பராமரிப்பது ஆரோக்கியமான வாழ்விற்கு மிகவும் அவசியமாகும். மருத்துவத்துறை இன்று விண்வெளி வரை வளர்ந்திருக்கலாம், ஆனால் உயிருக்கு போராடும்

ஒரு மனிதரை காப்பாற்ற மற்றொரு மனிதரின் இரத்தம் மட்டுமே இன்று வரை உலகத்தில் ஒரே தீர்வாக நீடிக்கிறது. விபத்துகளிலோ அல்லது அவசர காலங்களிலோ ஒரு நோயாளிக்கு சக மனிதனின் உடலில் இருந்து பெறப்படும் இரத்தம் மட்டும்தான் மறுவாழ்வை தரக்கூடிய ஒரே உன்னத மருந்தாகும். ஒரு ஆரோக்கியமான மனிதர் தன் இரத்தத்தை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி பிறரின் மருத்துவ தேவைக்காக தன் சுய விருப்பத்தோடு வழங்குவதே இரத்த தானமாகும். மருத்துவத்துறையில் எவ்வளவோ நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருந்தாலும் மனித இரத்தத்திற்கு பதிலாக செயற்கையான மாற்று திரவம் எதுவுமே இதுவரை கண்டறியப்படவில்லை. இதனால்தான் அவசர காலங்களில் உயிரை காக்க மனித இரத்தம் மட்டுமே ஒரே தீர்வாக உள்ளது. இந்த உன்னதமான தானத்தை செய்பவருக்கு சில தகுதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் உள்ளன. 18 முதல் 65 வயதிற்கு உட்பட்ட குறைந்தபட்சம் 45 கிலோ எடையும் 12.5 கிராம் ஹீமோகுளோபின் அளவும் கொண்ட ஆரோக்கியமான எவரும் இரத்த தானம் செய்யலாம். ஆண்கள் 3 மாதங்களுக்கு 1 முறையும் பெண்கள் 4 மாதங்களுக்கு 1 முறையும் பாதுகாப்பாக இரத்தம் வழங்கலாம். மது அருந்தியவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கும் பெரிய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் 1 ஆண்டு வரையும் இரத்தம் தரக்கூடாது. அதேபோல் கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், சர்க்கரை நோயாளிகள், HIV உள்ளவர்கள் மற்றும் தீவிர தொற்றுநோய் உள்ளவர்கள் இரத்த தானம் செய்வதை தவிர்க்க வேண்டும். மனித உடலில் ABO என 4 முக்கிய இரத்தப்பிரிவுகள் உள்ளன. இதில் ஓ எதிர்மறை பிரிவினர் அனைவருக்கும் கொடுப்பவர், யூனிவர்சல் டோனர். AB நேர்மறை பிரிவினர் அனைவரிடமிருந்தும் பெறுபவர், யூனிவர்சல் ரெசிபியன்ட் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். தானமாக பெறப்படும் 1 அலகு இரத்தம் இரத்த வங்கிகளில் சிவப்பணுக்கள், குருதி தட்டணுக்கள், இரத்த நீர்வம் என தனித்தனியாக பிரிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் 3 மனிதர்களின் உயிரை காப்பாற்ற பயன்படுகிறது. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று நம் முன்னோர்கள் சொல்வர். ஆனால் இந்த காலகட்டத்தில் உலகில் உள்ள அனைத்து தானங்களையும் விட இரத்த தானமே மிகவும் புனிதமானதாகவும் உன்னதமானதாகவும் கருதப்படுகிறது. மனிதன் தன் வாழ்நாளில் சக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த உயிர் பரிசு இதுவாகும். இரத்த தானத்தின் ஆகச்சிறந்த மகிமை என்னவென்றால், அது சாதி, மதம், இனம், மொழி மற்றும் ஏழை பணக்காரன் போன்ற மனிதன் உருவாக்கிய அனைத்து பாகுபாடுகளையும் எல்லைகளையும் கடந்தது என்பதாகும். ஒரு அவசர காலத்தில் ஆபத்தில் இருக்கும் மனிதனின் உடலில் பாயும் இரத்தம் மற்றொரு மனிதனுடையதாக இருக்கும் போது அங்கு மனிதநேயம் மட்டுமே முதன்மையாக நின்று வெல்கிறது. மகாகவி பாரதியார் மனித சமுதாயத்தின் ஒற்றுமையை பற்றி பாடும்போது, எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள் என்று மிக அழகாக குறிப்பிடுவார். இந்த வரிகளுக்கு மிக பொருத்தமான, மிக உன்னதமான ஒரு செயல் வடிவம்தான் இரத்த தானம். இரத்த வங்கியில் சேமிக்கப்படும் இரத்தத்திற்கு சாதியோ மதமோ தெரிவதில்லை. அது மனித உயிரை மட்டுமே அடையாளமாக காண்கிறது. சாலை விபத்துகளில் சிக்கி அதிக இரத்த இழப்பு ஏற்பட்டவர்கள், மகப்பேறு பிரசவ காலத்தில் இருக்கும் தாய்மார்கள், பெரிய அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் மற்றும் புற்றுநோய், இரத்த சோகை போன்ற தீவிர நோய்களால் பாதிக்கப்பட்ட பிஞ்சு குழந்தைகளுக்கு நாம் செய்யும் இரத்த தானமே அரணாக நின்று உயிரை காக்கிறது. பலர் நினைப்பது போல இரத்த தானம் செய்வதால் நம் உடல் ஒருபோதும் பலவீனமடையாது. மாறாக இரத்த தானம் செய்வது வழங்குபவருக்கும் அரிய நன்மைகளை வாரி வழங்குகிறது. இது இயற்கையிலேயே நம் உடலை சுத்திகரிக்கும் ஒரு அற்புதமான மருத்துவ செயல்முறையாகும். இரத்தம் கொடுக்கும் போது நம் உடலில் உள்ள தேவையற்ற இரும்பு சத்தின் அளவு சீராக பராமரிக்கப்படுகிறது. இதனால் மாரடைப்பு, கல்லீரல் பாதிப்புகள் மற்றும் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் ஏற்படும் அபாயம் கணிசமாக குறைகிறது. இரத்தம் கொடுத்த சில நாட்களிலேயே உடலில் உள்ள எலும்பு மஜ்ஜை தூண்டப்பட்டு புதிய மற்றும் ஆரோக்கியமான இரத்த அணுக்கள் அதிவேகமாக உற்பத்தியாகின்றன. இது உடலுக்கு புதிய ஆற்றலை தந்து மனிதனை எப்போதும் இளமையுடனும் சுறுசுறுப்புடனும் வைத்திருக்க பெரிதும் உதவுகிறது. எனவே இரத்த தானம் செய்வதால் உடல் பலவீனம் அடைந்துவிடும் என்ற தேவையற்ற பயத்தையும் மூட நம்பிக்கைகளையும் இளைய தலைமுறையினர் முழுமையாக கைவிட வேண்டும். ஆரோக்கியமான ஒவ்வொரு மனிதனும் தங்களின் பிறந்த நாள் அல்லது முக்கிய நன்னாட்களில் இரத்த தானம் செய்வதை ஒரு நற்பழக்கமாக கொள்ள வேண்டும். நாம் செய்யும் இந்த சிறு கொடை ஒரு மனித உயிரை காப்பதுடன் அந்த உயிரை சார்ந்து வாழும் ஒரு முழு குடும்பத்தின் வாழ்வையும் மகிழ்ச்சியையும் மீட்டுக் கொடுக்கும் வல்லமை பெற்றது. பாரதியார் தன் கவிதையில்

0: தங்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் என்று பாடினார். ஒரு உயிருக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றுவதை விட சிறந்த அன்பு இந்த உலகத்தில் வேறென்ன இருக்க முடியும்? தனிமனித விழிப்புணர்வும் சமூக பொறுப்பும் இணையும் போதே இரத்ததானத்தின் மகிமை முழுமையடைகிறது. இன்றைய சமூக ஊடகங்களின் பெருவளர்ச்சியால் அவசரகால இரத்த தேவைகள் குறித்து தகவல்கள் நொடிப்பொழுதில் லட்சக்கணக்கான மக்களை சென்றடைகின்றன. இதன் விளைவாக பலரும் உடனடியாக உதவிக்கரம் நீட்டி இரத்த தானம் செய்ய தானாகவே முன்வருகின்றனர். மனிதநேயத்தின் உச்சக்கட்டமான இத்தகைய செயல்கள் மனிதர்கள் தங்களது சுய எல்லைகளை தாண்டி சக மனிதர்கள் மீது காட்டும் நிபந்தனையற்ற கருணை, இரக்கம் மற்றும் பேரன்பின் உன்னத தருணங்களாகும். இரத்த தானம் பற்றிய இத்தகைய விழிப்புணர்வை சமூகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பது நம் ஒவ்வொருவரின் சமூக பொறுப்பாகும். வள்ளுவர் பெருந்தகை ஈகையின் சிறப்பை கூறும்போது, ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்றார். இல்லாதவருக்கு கொடுத்து புகழுடன் வாழ்தலை தவிர மனித உயிருக்கு வேறு சிறந்த லாபம் எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். ஒரு மனிதனுக்கு நாம் தரும் ஆகச் சிறந்த தானம் உயிர் வழங்கும் இரத்த தானம்தான். குருதி கொடுப்போம், மனிதநேயம் காப்போம் என்ற உயரிய சிந்தனையோடு இரத்த தானம் செய்ய நாம் அனைவரும் முன்வருவோம். நமது உடம்பில் ஓடும் இரத்தம் பிறதொரு உடலில் ஜீவ நதியாக ஓடி மனிதநேயத்தை காக்கட்டும்.
1: இதுவரை விலையில்லா உயிர்த்துளிகள் இரத்த தானம் பற்றிய உரை வழங்கினார் எஸ் மிரா. நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
2: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?
3: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
4: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
3: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
4: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
3: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
4: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
3: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
5: அடுத்ததாக தொடர்வது செய்தி அறிக்கை.
6: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் 91,000 கிலோமீட்டரிலிருந்து 146,000 கிலோமீட்டராக உயர்ந்துள்ளதையும், மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பு 250 கிலோமீட்டரிலிருந்து 1,200 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில், மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின்

0: பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 மின்தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும், இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின்தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தித்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000 மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும், எவ்வித பாரபட்சமும் இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி ஆளும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச்செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கம் குறித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் சேலம் மாவட்டத்தில் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு பேசினார் பத்திரிகை தகவல் அலுவலக தென் மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி. அவர் பேசுகையில்,
2: இந்த காலகட்டத்தில் வந்து மீடியாவுடைய ரோல் மிக மிக முக்கியமானது. ஏன்னா லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வரைக்கும் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா மீடியா பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, சரி கேமரா வச்சிருந்தாலே நியூஸ் மேன்,

0: எல்லாரும் யூஸ் பண்ண ஆக முடியாத முடியாது. செய்தி அப்படின்றது செய்திக்கான சில ஸ்திரத்தன்மைகள் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் யூஸ் பண்ண முடியும். ஏன் எதற்கு எப்படி எங்கு எந்த கேள்விகளை கேட்க தெரிந்தவர்கள் மட்டும்தான் செய்தியாளர்களாக முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் தான் டெக்னாலஜி வந்துருச்சு, அதனால வந்து எல்லாருமே வந்து செய்தியாளர்கள் செய்தி அவங்க வந்து தகவல் கொடுக்கலாம், தகவலோடு ரைட்டு, ஒரு போட்டோ போட்டோ மட்டும்தான், ஒரு வீடியோ மட்டும்தான் தெரியும். ஆனா வீடியோ என்னது, எங்க நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்பதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செய்தியாளர்களாக மட்டும் தெரியும். அதுதான் அவர் தெரியும் இல்லையா. இப்ப எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுன்னா திஸ் இஸ் அ டெவலப்மெண்ட், வளர்ச்சி செய்திகள். நீங்க ஒரு செய்தித்தாளையோ அல்லது ஒரு எலக்ட்ரானிக் மீடியாவோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 24 பண்ண நியூஸ்ல வளர்ச்சி செய்திகள் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அது எவ்வளவு இடம் பிடிக்குது, அதே மாதிரி பிரேக்கிங் நியூஸ் எவ்வளவு இடம் பிடிக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பிரேக்கிங் தான், பிரேக்கிங் அண்ட் அதி பிரேக்கிங், அதை விட அதி பிரேக்கிங் எங்க போதே தெரியாது ஐயா. யோசிச்சு பாருங்க, உங்களை வந்து சீட்ல உட்காந்து நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரத்துல உட்கார வச்சிருவாங்க, சினிமா போற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கும். ஆனால் மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் பேஜ் ஆண்டுகள்ல கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய ரோல், உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. ஆனா எங்க போனாலும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து 2-3 டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஆட்கள் நம்ம ஒரு உயர்ந்த அதிகாரிகளை கூட்டு வந்தோம், முக்கியமாக சேவைப்பட்டு. இன்ஃபேக்ட் இங்க நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஞாபகம் வந்து கேப்பியோகா தான். அப்புறம் சரி, நம்ம அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன திட்டங்கள் இருக்கு, சேலத்துக்கு பயன்படுற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஞாபகம் வந்து கேப்பியோகா இண்டஸ்ட்ரி தான். ஸோ நான் வந்து திருவேண்டத்தில் ஒர்க் பண்ணனால அவங்களோட சிபிசிஆருடைய கேட்டேன், அவர் வந்து இல்லை எங்களுக்கு அங்க வந்து வீடியோ இருக்கு, அங்க உள்ள சயின்டிஸ்ட் நாங்க அனுப்புறேன் அப்படின்னா. அதற்கு அடுத்ததான் ஞாபகம் வந்தது என்எச்சியோட மிகப்பெரிய முக்கியமான நமக்கு வந்து தொப்பு நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 4 ஆக்சிடென்ட் நடந்தது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், நம்ம எல்லாரும் தெரியும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய ஒரு சேஞ்ச், இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து மாற்றங்களை நோக்கி. அதே மாதிரி அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடியவங்க இருக்காங்க. அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிற ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி கொண்டு வந்து சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்ணுறோம் சரிங்களா. இது ரெண்டு விஷயம். இந்த என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, பிரிண்ட் மீடியாவிலும் கொஞ்சம் ஸ்பேஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக அரசு செய்திகள், அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும், நீங்கள் இருந்தால் கண்டிப்பா பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வஸ்ட். அதற்கடுத்து ரெண்டு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களே சேலஞ்ச் வந்து ஃபேக் நியூஸ் அண்ட் ஏஐ நியூஸ், உண்மையா பொய்யா அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு போட்டோகிராஃப் இருக்கும், உங்களுக்கு வீடியோ இருக்கும், காணொலிகள் அப்படியே இருக்கும், செய்திகள் அப்படியே இருக்கும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? மிகப்பெரிய சவால், உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய சவால். இறுதியாக ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இட்ஸ் அ ஏஜ் ஆஃப் ஸ்கில், உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, எப்படி திறமை வளர்த்துக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம பேசுறதுல இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி எதுக்கு பேசுறேன் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு ஸ்கில் இல்லை, எனக்கு ஒரு தனித்திறமை இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. தனித்திறமை ஒவ்வொரு மனுஷரும் வளர்க்கணும், முக்கியமாக பத்திரிகையாளர்கள். இங்க ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம போனோம் 4 கேள்வி கேட்டு, அந்த கேள்வி கேட்கறது மட்டும் அது என்ன விஷயம் அப்படிங்கிற நம்மள தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கேன் நாங்க, அப்ப அந்த நம்ம அந்த விஷயம் நம்ம தெரிய தெரிய தான் அவங்க வந்து சப்போஸ் அவங்க சொல்ற பதில் வந்து சரியா தப்பான்னு கண்டுபிடிக்க இல்லையா. இப்ப நம்ம வந்து இந்த செய்தியாளர்களே பாத்தீங்கன்னா அரசியல் செய்திகள் நிறைய இருக்கும், ஆனா டெவலப்மெண்ட் செய்திகளோ மற்றபடி ஒரு பொருளாதார ரீதியான ஒரு கேள்விகளோ நம்ம, ஏன்னா அதனுடைய புரிதல் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப நம்ம படிக்கணும். இப்ப நான் வந்து ஒரு எக்கனாமிக் ஜேர்னலிஸ்ட் ஆக போறேன், பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு செய்தியாளராக போறோம்னா பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை நான் படிக்கணும், எனக்கு புரியணும், எனக்கு புரிஞ்சாதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். So, very, very important, the age of skill development.
1: இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
2: ஸ்லோவாக்கியா நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான த ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த உயரிய விருது பிரதமரின் தலைமைத்துவத்திற்கும் சிறந்த ஆளுமை திறனுக்கும் கிடைத்த அங்கீகாரம் என பாராட்டியுள்ளார். சர்வதேச நாடுகளுடனான உறவை வலுப்படுத்துவதில் அவரது தளராத அர்ப்பணிப்பை இது பிரதிபலிக்கிறது என்றும் கூறியுள்ளார். உலகளாவிய அமைதி மற்றும் கூட்டு முன்னேற்றத்திற்காக இந்தியா எடுத்து வரும் முயற்சிகளுக்கு கிடைத்த பெரிய கௌரவம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட உள்கட்டமைப்பு பணிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை புதிய உயரத்திற்கு கொண்டு

0: கொண்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்தி தொகுப்பில், ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான செனாப் பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மற்றும் வடகிழக்கு மாநிலமான மிசோரமில் நாட்டின் ரயில்வே வரைபடத்துடன் இணைக்கும் பைரபி சைரங் ரயில் திட்டம் ஆகியவை நவீன இந்தியாவின் புதிய அடையாளங்கள் என கூறியுள்ளார். பாரத் மாலா திட்டத்தின் கீழ் உலகத்தரம் வாய்ந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஃபாஸ்டாக் தொழில்நுட்பம் மூலம் சுங்கச்சாவடிகளில் நெரிசலற்ற பயணம் சாத்தியமாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அனைத்து ரயில் பாதைகளும் மின்மயமாக்கப்பட்டதால் தற்போது ரயில்கள் அதிவேகமாக இயங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். சரக்கு போக்குவரத்திற்காக தனி வழித்தடங்கள் அமைக்கப்பட்டதன் மூலம் பொருட்கள் கொண்டு செல்லும் செலவும் நேரமும் குறைந்துள்ளதாக கூறியுள்ளார். ஒரு காலத்தில் மந்தமாக இருந்த போக்குவரத்து துறை தற்போது தடையற்ற நவீன உள்கட்டமைப்பாக உருவெடுத்து புதிய இந்தியாவை உருவாக்கி வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் சாலை, ரயில்வே மற்றும் வான்வழி போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி குறித்து மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தி தொகுப்பில், நாடு முழுவதும் சுமார் 64 லட்சம் கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். 1.46 லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2014 முன்பு 93 கிலோமீட்டராக இருந்த விரைவு சாலை வசதி தற்போது 3052 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த ரயில் அகல பாதைகள் 99% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் 36,000 அதிகமான புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 1155 கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ ரயில் சேவைகளும் 3,644 கிலோமீட்டர் நீளத்திற்கு அதிகமான வழித்தடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி கூறினார். நாட்டில் முன்பு வெறும் 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 164 அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். உடான் பிராந்திய விமான போக்குவரத்து இணைப்பு திட்டத்தின் கீழ் 63 புதிய விமான வழித்தடங்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தி திறன் 530 GW அதிகமாக உயர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பிரகதி திட்டத்தின் கீழ் 85 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான 380 மேற்பட்ட உள்கட்டமைப்பு திட்டங்கள் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி கூறியுள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
2: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वा...

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதலாவதாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படத்திற்காக மால்வி சுந்தரேசன் குரலில் ஒலிக்க வருகிறது இந்த பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிச்சைக்காரன் 2 திரைப்படத்திற்காக சாரதா, சந்தோஷ், மதுஸ்ரீ ஆகியோர் பாடிய பாடலை கேட்கலாம்.

திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தொடர்ந்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் மாவீரன் திரைப்படத்திற்காக பரத் சங்கர் வைக்கம் விஜயலட்சுமி ஆகியோர் குரல்களில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

நேரம் 8:30. பார்க்கிங் திரைப்படத்திற்காக கபில் கபிலன் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

உள்ளத்தில் அவை மட்டும் அழகானவை. சொல்லுக்குள் உன்னை சுருக்கிவிட மனமில்லை. அளவில்லா உணர்வுகளை அரை பக்கத்தில் அடைத்து வைக்கும் ஆசையும் இருந்ததில்லை. உன் நெற்றி பரப்பில் என் விரல் தொடங்குவதும், உன் கழுத்தில் பரவி என் மூச்சு சுடும்போதும், உன் உயிரை எழுப்ப நான் முத்தம் இடும் போதும் புரிந்து கொள் என் பேரன்பை. சொல்லாத வார்த்தைகள் சுவையானவை, அர்த்தத்தில் அவை மட்டும்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் ஒழிக்கவிருப்பது வாலிப விருந்து. படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடல.

0: நிகழ்ச்சியில் அடுத்து வலிக்கவிருப்பது தங்கை படத்திலிருந்து பே சுஷீலா பாடியுள்ள பாடல்.
1: சுகம் சுகம் சுகம் சுகம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நேரம் நள்ளிரவு 12:32 30 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. மற்றும் பிரகாஷ் இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவு 1:29. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கில்லி படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியுள்ள பாடல். தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு பண்பலை ஒலிபரப்பு. நேரம் நள்ளிரவு 2:10. நேர்கற்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பொன்னகரம், உல்லாச பறவைகள், பொல்லாதவன் ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியுள்ள பொன்னகரம் படப்பாடல் ஒலிக்கிறது.

பொன்னகரம் படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல். ¶¶

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை பொன்னகரம் படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். அடுத்து உல்லாச பறவைகள் படத்திலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம். துவக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: நேர்கள் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: நேரம் நள்ளிரவு 2:32:45 அடுத்து ஒலிக்கிறது உல்லாச பறவைகள் படத்திலிருந்து ஜென்சி பாடியுள்ள பாடல்.

அடுத்து உல்லாச பறவைகள் படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை அனூப் தாஸ் குப்தா அவர்களின் கிட்டாரிசை கேட்டீர்கள். அடுத்து டாக்டர் என் ராஜம் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். முகேஷ் ஜாதன் அவர்கள் தப்லா, ராக் குணகிரி

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில்.
2: நிறைவு பெற்றது பொங்கும் மங்கலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் திரைப்படங்களில் ஒலித்த பக்தி பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு துவக்கமாக கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள சுவாமி ஐயப்பன் படப்பாடல்.